சொல்றது பயணம் எல்லாம் பயணம் பண்ணணும் அத்தனை பயணம் தோணை பயணம். ஓகே ஊசி மாறியான பாரதியா அவ்வளோ போனோமா உன் மாரேஸ் தீக்கலை எம்சி ஜெலி பரேத்தோ ஏ மணிய டோவேங் என் டு ஆல் போனோம் தோருஸ் ஸ்பெஷியல் மை ஹேவ் ஓ ஃபமில ஃபோன் சோரி ஏ போனோ கூ ஏ மணிய டோவே அவனி எம்சி மா டாக் அபவுட் இட் ஓகே டாக் அபவுட் இட் ஆ ஓகே மரி சரி ஹேவும் பே டியக பிங்கோ ஒப்ரிகாட் ஒப்ரிகாட் ரொம்ப ஃபோனோ ஏன் ஹேலா மாஸ் ஓகே காஸ்த நெரிஜே பாரா க்ளோஸ் என் நல்ல ரூம் இல்லையேன் சார் இந்த ரூமை சைபா திரங்கா ஊத்தியா நிவே எப்படி கேரபா நபி நிபே கல் கலாம் சேம்பர் ஃபோனோய் நிபேடிய கலாய் மாமி சாயாங் ஈ மாமி சாயாங் மாவு மாவு டிஸ்கூல் பா மாவு மாவு கேட்டா ஹீரோஸே மாவு அந்த பீனி அவகோச போலன் சினிமானே அந்த பீனே பேச பேசனே மை தூரே லேத்தேன் என் குரனை பாரு தூரே லேத்தேன் அந்த பீண்டியானே ஈ மாதிரி சௌசிக்கு பாவு என் கிராய்க்கு ஏற்றோன்னு அவ கல் காலம் என் தூரே லேத்தேன்னா புவாஸ்தியோனா ஊ ஓகே ஜெமோர் துவரே ஹா மக்சி ஹேம் சைரே மாவு பகிர மக்சேலு டேபி ஹை உன் டேபி சைரேவா டேபி சைரே முக்கிய ஃபாலி ஹேமா மை ஒரு சீசி ஃபாலி ஹேவ் என் காலம் ஏசினேனி டேபே கா ஹேங் நான் தாள் தீன லீவா மாதிரி மக்கா சீலுவே சேலுவே டேபி தவையலவா தவையலை தப்போ தீன லீவ் புரியா நோட் புக் நீ கோன் தா ஊசி அவ ஃபோத்தினே தோ தீன லீமா ரே மாதா பறைசே சூரா தோக்குனே ஹீர் நீ ஃபுனாங் ஹீர நீ ஃபுனாங் நீ ஃபுவா நீ ஃபுனாங் நீ ஃபுவாங் நீ தாங் நீ சானாக் அந்த மாமி ஜி மாமி தியன் சார் சிக்காலி சிக்காலி தூர்ஃபாலி அக்ராய்க் எல்லாத்தினே மோரஸ் லோஸ் மாரிஸ் ஊமா டியாக்கம்மா கம்ஃபோர்ட் அந்த பீந்தேச் அந்த பீ என் மோய் சீரம் சொயின் மாய் ஃபாலி அபி என் மோய் சரி தான் இக்குனோய் ஏன் அபி மாச்சா கோரோ சாயன் சாத்தே மாய் பேபி ஏ சாயன் ஃபாலி பா ஸ்கூல் பா தாவுனியா ஓகே தாவு சைடாபா மாய்மா தாவுனியா தாவுனியா நீ தத்து சோறான் சரிம்மா தவுனியா தவுனியா ஃபலிபா ஓகே அனுபி அனுபி மாச்சா சாத்தியமா இச்சாரவரோ லோஸ் பாலுசானா ஐரோப்போர்த்து குமாரோ ஐரோப்போர்த்து குமாரோ ஐரத்துக்கு போர்த்து குமாரோ வெச் நெபி எக்கறக்கா தோமஸ் கலண்டிய இவனோத்தி மாஸ் பா ஒவ்வின் சிறுவத்தோ கரை கொடுத்தான் செய்யலாம் பார்த்து தப்போச்சரணி திவிடாடே லிலு ஏ லம்பர் சாயம் லிலு ஏ காலங்கார பத்தி விளையாட பைத்த போச்சரவு சமங்கத்தை ஃபாத்தம் பைத்த போச்சரவு குடாடு வாங் ஏ குடாவு குடாரு சவுடே அல் டியக் லிலு ஏ காலாயிடனே ஏ கரக தோமோ சவுனிய காலண்டியக் பனாய்த்திமோஸ் பா மாலுக்கோ வீண்டி சரோனாயின் சிறுஹத்து எப்போ மக்கொர்தான் ஹலாவேலா இத்த போச்சரவு நீ ஆக்டிவிட்டாடே ஹனேசம் வீர நகோசியு பிஸ்னீஸ் லிலு இய மர்காரு முனிசிபால் சீரா அனைசா இய முனிசிபு இட இட நோசி இய கபிட்டால் லிலி ஒவ்வின்தி சிறுவத்துக்கா லிலி ஒர்தான் அலாவோ எல்லாம் ஆக்டிவிட்டாரே ஃபாங் எல்லாம் டாலங் லீன் டாலங் நீனி சீரா எப்போ பார்த்து விடாரே பைத்த போச்சிரோத்து சமங்கத்தை பார்த்தியும் பைத்த போச்சிரோத்து எஸ்பேர கதை கலரம் ஒய் பெல ஹேத்தாம் ரசே கி கார ரிமேன் துணி போய் மக்கணா தோணை பேன ஃபாத்தியங்க டேசே லிலி பாய் இய பீட நெகோஷியான் இலி ஃபலித்தான் ஹூசியன் பிங் மரியான ஹோலா போனோம் மங் மாரிஸ் தியக்கலே என்சி எம்சி ஏமனிய டோபே ஊசி ஜெலி வரேத்தோ ஊ எம்சி ஞாபகம் ஃபவரேட் ஏமனிய டோபே ஏமனிய டோபே சனிசமோ சீதானிய டோபே சிராங்கா நெருவா சிதாகுவே சிதாகுவே சரி சிதாகுவே காமாமேந்தே மக்சிய காமாமேந்து ஃபலிகா சிதாகுவே தவு கடையிலி வா மாறு ஜெலி வரேத்தோ சிதா சீனு கிரேஜ சிதாக்குலியா சிராங்கான் ஃபைன் துயிர் மாலு ஹேலாம் ஜெலிவரேத்தோ ஏமா நீ டோபென் ஓகே வெச் ஒரு சிரித்த காஸ் ஐயா ஐ இத்தோ ரோனா உலு மியூசிக் இதை ஊசி மியூசிக் இங்கிலீஷ் வாங்கிட்டே நான் கிளேஸ் வாங்கிட்டேன் ஐக்கே இங்கிலீஷ் நான் கிளேஸ் வாங்கிட்டேன் ஊசி ஸ்டே ஸ்டே வித் மீ ஊசி ஐ லவ் தி லாபம் புலு அந்த பீம் ஃப்ளோரா கறிக்க கம்பெனியெல்லாம் ஈஹபி ஆஸ்திரேலியான பேக்காரு கண்ணபீன் தேங்க்யூ பரவான் அனுபீங்கு ஏகே பத் மியூசிக் எடுத்து மாவு ஹேஷா மியூசிக் எடுத்தா மைத்த துரோனால மியூசிக் ஆயிட்டலே எஸ்தே வித் மீ மியூசிக் இங்கிலீஷ் வாங்கிட்டு ஹூ தும் இத்தாலே மெசாஜே ஏன் தோ ஆமென் தேட்னே ஈ தத்து காசு மாமஸ்ல சாபர் லோஸ்டேனா மா
Amamos las sábados, tienen inglés, no inglés, falen, máximo inglés, ¿ah?